0: அவற்றுக்கு அமுடியாது சிலவற்றை ஆயிட்டு
1: akaririmbo
0: isimako
1: isimako
0: ekararizo
1: sawa sawa ni kuri 68 amajana 67 amajana 86 acha mutandikira utumwa gufi kuri 77